0: கழுதல கழுதல கழுதல கழுகு பூபை கழுகு
1: தோ உந்தி இருந்து காலு அந்த ஓடே மூட கவு தப்புல உந்திரா சாரி
0: ஓய்
1: அங்கத்தாச
0: மகத்தமல்ல தோசேஷபுரம் எல்லாம் உந்திர் நெய்ம் தமா தூ எக்கு திவ்ய சக்தி எல்லாம் உந்திரு
1: திவ்ய சக்தி எல்லாம் உந்திரு தேகசே
0: ஓடலி சக்கலி அவசோ சாம்பார சாணி பிடர் ஒன்று ஒன்று
1: சாம்பார்
0: ஆ தியா சாம்பாரக்கு உந்திரே போடணும் லோலோன் லோலோன் லோலோன் ஆ பாஞ்சு மினுட்டா உப்பிராந்த ஊட்டு வந்தவள

0: சுவாமி நூலு பாடினாரு
1: அந்த
0: ராயசந்தி நஞ்சின விரண தேவேரு. கஷத்திரியருக்கு விரணர் தேவேரு அர்த்தம். சோலைத்து சொல்மே சந்தாயே
1: லக்கோனப்பா அந்த
0: ஓ
1: தூரட நடத்த வந்து பர்ணாகனே நீ நான் தூவினாயே யானு
0: யானித்தேனே தூப்பி நீரேனு
1: அந்த யானு தூ ஒந்தித்த அக்னி உண்டு மல்தா
0: அந்த
1: ரெட்டு சுத்து பத்து மூஜினே சுத்தானாக ரெட்டரை சுத்துடி யானு உந்தாய நீ நான்
0: கொஞ்சம் அர்த்த சுத்து கம்மியாத்தித்தண்டு
1: அர்த்த சுத்துடே உந்தாய நீ நான் யானு மூஜனே சுத்து ஆகிற பல்லிந்து
0: ஐக்கிய யான்ல அஜப்பா தீரின மோனே தூயினி
1: அந்தப்பா
0: ஓ
1: யான் நீ சாதிடு பர்ணாகா கொஞ்சம் பஜனை எனக்கு ஏன் வந்து பத்தினே
0: பஜனை
1: பாகவத்தேருக்குள்ள வந்து போன வந்துத்தேர்
0: ஓ
1: மானவ ஜன்ம தொட்டது அதன் ஹாலுகிட விரியாக்க உச்சப்பந்திரான் வந்தேர்
0: அவல்ப தேவஸ்தானுடைய பல ஆவுந்து
1: புண்டு ஆ பதனு யானுக்கே அந்த ஐத்த அர்த்த யானு தெரிது வந்து பத்துனலா அவனு தெரியந்தி நாய் ஐதால் அத்துந்து வந்துனே அங்கு தெரியுத
0: உந்து ஏன் தும்பே மந்த கேண்டி நவு
1: ஈத்த தூக்கு சுத்து வர்ணாக
0: ஓ
1: ஆ அக்கிக்கு லாகினாய பண்புனே யானு தெரியுண்ட
0: அந்து
1: அந்தப்பா
0: ஓ
1: நானு தூணாக ஒஞ்சி லத்து பிராயத ஜக்குடு ஜவனி கொஞ்சம் ஈ பிராயடு நிக்கு சைப்பு நஞ்சி நொஞ்சி யோச்சனே தாயபத்து
0: சாவு பண்ணகா எல்லிய பாலந்திஜி மலத்தி ஜவனேந்து பிராயத பரபதிஜி எப்பலாம் அப்படி ஏப்ப எஞ்ச வரப்படுது அப்படி இந்த ஓடைக்கு புட்டான்னா நரமன நரமனி கைத்தடை பண்ண சாவு வரப்படுங்க
1: ஆண்டா சாவு
0: ஓ
1: ஆ மித்தித்தின தேவர்ன நிர்ணயாது போடு இத்த நின்னெதிரு வரியான சைத்தின கந்தது பதுக்கேறமன பதுக்கேற தீருவா
0: இஜப்பா
1: அஞ்சன நீக்கு கேற்பனாதிகாரம் ஏறு கொர்னியா
0: சாவுக்கு போடியறவல் ஏறலாம்
1: ஆண்டா கொஞ்சம் நனால பதுக்குது லோக்கோடு தோஜுடாயினாயே கிண்ணியா பிராயோடு சைப்புன யோச்சனை தாயமல்தா ஆ தேத்து
0: ஓ
1: நின்னு தூணகா இன்ன மோனட கொஞ்சம் தேக்கி எடுத்து தோஜொந்துண்டு ஈத்து மாத்த ஈத்துதுல சைப்பு நஞ்சு நிக்கு தாதா பத்துண்டியோ
0: சுவாமி
1: ஓ
0: என்ன மோனேனு தூணகா வஜனு தூது எனக்கு கஷத்ரிய நீரே குறித்த பத்தியரா பூஜா
1: இ சாமானியத்து வந்து மோனே தூணாகனே தெரியும்
0: யான் அர்ஜுனத்தா பாண்டவர் நடுவனே
1: பார்த்தி
0: அந்தப்பா
1: பார்த்தகி கால தயவத்து நினச்சாண்டா
0: யானு ஒரு ஏத்து ஆமேட்டு நனலஞ்சி உண்டு
2: அண்ணரே
1: ஓ
2: என்ன குர்த்தாதிக்குண்டு
1: மேறு பரிட்டேத்து நல எங்கன கண்ணுக்கு பூரி
0: பாத்தேருண்டு அஞ்ச பண்ணி
2: அத்து ஈர் நஞ்சு சங்கத்தியாண்டு கண்ணுக்கு பூரி நான் பாந்தேனா
1: இந்த மங்கேத்தா
2: ஈர்ல அவ்வே பண்றேன்
1: சாமான்ய மங்கெத்து மாத்தநாடுவ மங்க
2: அண்ணரே இது மல்ல பாசிடு ரெட்ரு ரடுமூஜி சப்தபா தெரியாது அப்ப ஏன்ல பண்ணுடா ஏன்ல ஹாரு நாய் லாகி நாய்
1: அந்து
2: இரன்ல மல்ல பாசிடு ஹாருவா அந்த வேண்டு பண்ணி
1: அந்து
2: ஆயில தூக்க ஹாரு வந்து
0: அஞ்ச
2: மூஜினகுல மூஜனல ஹாருவா வரே அத்தண்டு இது இரு பாத்திருந்தா மங்கி எந்த வேண்டு பாரு சரி தூலகே யானத்தி
1: ஹனுமந்தி
0: சுவாமி
1: ஓ
0: அவு அந்த அத்தான் எங்கு கொஞ்சம் சந்தேகத்துண்டு இத்த யான்ல ஒத்தோண்டே
1: அந்த
0: அவு ஹனுமந்தேனி
1: அண்ட என்னொஞ்சி சங்கல்பித்த மனசுடு
0: சங்கல்ப பூர புக்கா என்ன அஞ்சு அர்த்த சுத்து கம்மியாத்திரத்த
1: அந்த
2: ஆயுக்கு சுத்து கம்மியாது தூக்குலாகி வந்து அத்தத்து தூக்குலாகிற சுத்து கம்மியாத்து
1: ஒன் உந்து
0: தானே சுவாமி
1: நின் பாத்திரனாக என் ஆலோச்சனை வந்தது பாத்திரடா புண்ணு
0: ஆட பாத்திர போன இரைகளை சுத்து தட்டலாவு
1: அது இரவேடல இத்த ஆலோச்சனை வந்தது யானு பாத்திரடு தாயகு நடத்தின சங்கத்தி தாதா எங்கு கொத்து ஜத்தா
0: உள்ள நடத்தின தாதா பண்ணதிரே கொத்தா
1: இந்த அக்கி தக தக போத்தொண்டு ஈ சுத்து வத்தது லாகே ரட்டனே மந்ததா ஈ மங்கே பரிட்டுக்குள்ள வந்தா வேணு தூ வந்துண்டு தாயகிச்சாண்டு தாதா இச்சாரா
0: சுவாமி சைப்பி காலுகு பிராயத வஞ்சி பிரணி இரு பத்தாரு
1: அந்து
0: இரே கொஞ்சம் தெரியோடு பண்ண அங்கலாப்பு இத்துண்டா
1: கொஞ்சம் பந்து அடட்டு
0: பணாந்த சைத்து இருந்ததாயி
1: பந்து சைலா
0: தாதா தாதா தடத்து
1: விசாரா தாதா அந்த
0: அது
2: அது உண்டே உண்டு மேரண சங்கத்தி அட்டே
0: பண்ணி தட்டே அதடாரு
2: எஞ்சாகேண்டோ
0: ஓ
2: அம்மேருக்கு சீப்பேத சீக்குண்டு
0: அது
2: பொடதி நெற்பாலு மகளைகள் அம்மேருகளை பாரி மோக்கேன் இல்லாலும் மல்ல அட்டனே அத்துண்டு மல்தேரு சீப்பேத தெனசு மகள் மெல்ல கொண்டது குறிப்பினே தூணகா பொடிதி பார் போது கெற்பனது அம்மேரின் அப்பக்க இப்படி அம்மே இப்படி அம்மா அம்மே தின் சையடியே தின் சங்கத்தி அஞ்சான் ஒர மங்கேவன் பேரு ஒர சைலவன் பேரு
1: ஆ பாத்திர பண்ணத்தப்பா ஈ சையோந்துல்லா யானுஞ்சி பரேனே வேசாதிடு பரந்துல்லே தாத இச்சாரன் என்ன மனசுக்கு கொத்தாயிஜினா யானு பக்கஞ்சி பதுக்குது யான சைதிலக்கனேத்தோ
0: என்ன
1: பண்ணுவானா
2: என்ன பண்ணோடு

சொல்பேலு பிரசாதின் பிறகு இ பதனு பரத்தினாரு பாபு கொரகா இ பதனு பண்டினாரு சேத்தன் குஷி முல்ப பண்ணாரு பிரசாது கடைத்தா இ பத கெம்மலதா பிரம்ம அபேட்சமேரிக கூட குடோர பண்ணோடு வந்து பண்ணிட்டு பி பி சீனிவாஸ் புக்கா எச் எம் மகேஷ் நமக்கு பண்ணலேக்கனே எச் எம் மகேஷ் நம்ம சுருத்தா துளுத்த சுருத்த பத பண்ணாரு ஆறு காசர்கோடு ஜில்லேதா பத்தியெடுக்கதா காணா பண்ண ஜாகேடு புட்டுது புலையினாரு எச் எம் ஓடியோ பண்ணது துளுத்தா இனி ஈத்தமாந்த பதக்குள் பூரா அவு கேசட்டா அது ஒரியோட காரணம் எச் எம் மகேஷ் அஞ்சித்த கொஞ்சம் மாமல்ல வக்தின்னு நம்ம நினைப்பு மல்பாடைனா முல்பா அகத்தியம் உண்டு துளுக்கு போடாது மஸ்து பெரும்பாட்டா பண்ண துளுத்த பதக்குள்ளே ஒரிப்பாயிரப்படாது மஸ்து பெரும்பாட்டா மல்த்தினா எச் எம் மகேஷின்னு எங்கள கொஞ்சம் நினைவரிக்க மல்த்து வந்து இ பத கூட எம்எல்ஏதா பிரம்ம தும்பு பண்ணக்கில் பி பி ஸ்ரீனிவாஸ் எச் எம் மகேஷ் இத்த நம்ம ரமேஷ் சந்திரா புக்கா பலகதக்கு.

0: ஹாய் நமஸ்கார யார் நிக்கலாம் அர்ஜுன் காபி கார்டு.
1: நமஸ்கார யார் நிக்கலாம் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துள்ள
2: யானு லயன் கிஷோடி ஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார யார் நிக்கலாம் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்டு.
4: நமஸ்கார யார் நிக்கல எடுத்த தின குசல் தரசி நவீன் டி படேல் நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.